ஜாமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சித்தான் நடந்தார் ஊர் மாதால் கொன்று மறைக்கு அனைந்தியா ஊழ்மை ஓய்வுயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மறா சித்தா மறக்க பெறுவாங்க.